சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:04. நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். முதல் பாடலாக

நிகழ்ச்சியின் முதல் துவக்க பாடலே வருவான் வடிவேலன். பாடல் மிக சிறப்பு. அடுத்ததாக நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் தீர்ப்பு பாடல். அம்மாவோர் அம்பிகை போல், அப்பாவோர் ஆண்டவன் போல். இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், புன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலித்து சென்றது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் என்று வணக்கங்களை கூறி தீர்ப்பு திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்ட தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்கான பாடல் மிக சிறப்பு, அருமையாக அழகாக ஒலித்தது. அழகான பாடல்.

நிகழ்ச்சியின் துவக்கத்தில் சென்னை பாரதி தனபால் அவர்கள் நிகழ்ச்சி சூப்பர் என்று கையில் காட்டி பாடலை நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். வாருங்கள். வணக்கம், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று பாரதி தனபால் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள், வாருங்கள் வணக்கம். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், வாருங்கள் வணக்கம். மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தும், சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள் வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு என்று அந்த பக்தி பாடல் ஒலித்தமைக்கு முருகனை கண்முன் கொண்டு வந்து காட்டுகிறார். வேற லெவல் என்று பூங்கொத்து கொடுத்தும் அருமையான பாடல் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள் அறிவழகன் மங்கை அவர்களும், வாருங்கள் வணக்கம். தீபாகுமார் அவர்கள் வாழ்த்துக்கள் கூறி வேலை கண்முன் கொண்டு வந்து முருகனையும் கண்முன் கொண்டு வந்து அசத்துகிறார். முருகா என்று நிகழ்ச்சியில் முதல் பாடல் மிகவும் அருமை என்று இதயத்தை கொடுத்து வாழ்த்துகிறார்கள். ஜெகதீசன், கன்னியாகுமரி ஜெகதீசன், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றும், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று, ஐயோ அந்த கவிஞர் பேரை மறந்துட்டேனே, மன்னிக்கவும், அடுத்த தடவை வருமா சொல்லிடுறேன். நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி என்றும், கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்று, தேன்மொழி முருகன் அவர்களும் அன்பும் மகிழ்வும் நன்றியும் என்றும், சிவாஜியை கண்முன் கொண்டு வந்து அருமை என்றும், சிபிஆர் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள் வணக்கம். நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். உடம்பு சரியாக வந்துருச்சா, காய்ச்செல்லாம் சரியாக வந்துருச்சா? அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும், இன்று பெற்றோர்கள் தினம், அதை முன்னிட்டு 4 நாளைக்கு முன்னால் தானே பெற்றோர் தினம் வந்தது. இன்னைக்கு வேற அந்த குடும்பத்தில் பிறந்த மகன் மகள் அவர்கள் தினம் என்றார்கள். அருமையான பாடல், நான் விரும்பிய பாடலை அளித்தமைக்கு விஜயனிக்கு நன்றி, நன்றி, சூப்பர் சூப்பர் என்றும், நன்றி தென்மொழி, மனதை தொட்ட பாடல் என்றும், இனிமையான இசைத்தந்தபுலத்திற்கு நன்றி என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும் கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். தீபாகுமார் அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது பாடல் மிகவும் அருமை என்றும், மகிழ்வும் அன்பும் நன்றியும் எக்ஸலண்ட் என்றும், நன்றியும் மகிழ்ச்சியும் என்று தீபாகுமார் அவர்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் வரிகள் சிறப்பு சூப்பர் என்றும், நைஸ் சாங் என்றும், தீபாகுமார் அவர்கள் நைஸ் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள், எனக்கு அடிக்கடி இந்த காஃப் வர காரணம், காலையில் கொஞ்சம் ஜில்லுன்னு இந்த பதநீரை குடிச்சிருவேன், அதுதான் ஒரே காஃப் வருது, அதை சுட வச்சு குடிக்க முடியாது இல்லை அறிவு. தேங்க்யூ தேங்க்யூ அறிவு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், படம் கோயில் மணி ஓசை பாடல் புள்ள புள்ள வயசு புள்ள என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், கரூர் மாவட்டம் மாவடையான் கோயில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

கோவில் மணியோசை அழகான பாடல். கோவில் மணியோசை மாதிரி இதுவும் ஒரு அழகான பாடல், அருமையாக ஒலிச்சிட்டு போச்சு. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

ஹாய் அருமை அருமை. இயக்குனர் அவர்கள் ஒரு பதிவு. காஞ்சிபுரம் மாவட்டம் புஞ்சை அரசந்தாங்கல் திருவள்ளுவர் குடியிருப்பு சோமசுந்தரம். அப்புறமா பேசுகிறேன் உங்கள்கிட்ட. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆஹா அருமை பாடல் இனிது நன்றி என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், புள்ள புள்ள வயசு புள்ள பாடல் மிகவும் அருமை என்றும். தீபாகுமார் அவர்கள், பாடல் இனிது நன்றி என்றும், ஆஹா அருமை இனிமை என்றும். சிபிஆர் அவர்கள், எதுக்கு இப்படி தலையை தலையே ஆட்டுறாரு, நேற்று முக்காடு போட்டுக்கிட்டு வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னுக்கிட்டு வந்தார், இன்னைக்கு என்னாச்சு, மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும். தீபாகுமார் அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்றும். சிபிஆர் அவர்கள், தேங்க்யூ என்று நன்றி நன்றி. சிவகார்த்திகேயன் கண்முன் கொண்டு வந்து நன்றி என்கிறார் சிறப்பு. இயக்குனர் அவர்கள், பழைய வண்ணாரப்பேட்டை இல்லை இவர், பிரபு இல்லை, சாதாரண குடிமகன். அதில் பதிவு போட்டிருக்கிறது இவரா இல்லை அவரா, ஆனால் பழைய வண்ணாரப்பேட்டைன்னு அதில் இருக்கு.

ஐயோ, ரெண்டு சோமசுந்தரம் போட்டு குழப்புது. இவர் பிரபு இல்லை, சாதாரண குடிமகன். பிரபுன்னு பேர் வச்சவங்கெல்லாம் பிரபுவா ஆயிட முடியுமா? நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள், பாடல் பதிவு 9 மணிக்கு நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் 10 பாட்டும் டக்குன்னு வந்துச்சு. 9 மணிக்கு மேல் பதிவிடும் பாடல்கள் ஒலிபரப்ப தடை, நம் முதல்வர் அறிவிப்பு. உண்மைதான், முதல்வர் தான் சொன்னார். நாகர்கோயில் மகேஷ் அவர்கள் எல்லாரையும் சிரிக்க வைத்து விடுவார். காமெடி, சரியான காமெடி அவர். சிறப்பு, நன்றி மகேஷ். புனைய கருப்பு புனைய கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் மகேஷ் அழகான அவங்க வீட்டில் ரோஸ் செடி நிறைய பூத்திருக்கு. எங்கள் வீட்டில் பூத்த ரோஜா பூக்கள் சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். அழகாக இருக்கு மகேஷ். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் லவ்லி பாடல் வினோதமானவனே என்று அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்த பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

லவ்லி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல், சிறப்பான பாடல் பிரகாஷ் அவர்களே, நன்றி. அருமையான பாடல் ஒலித்து சென்றது, அழகான பாடல், வினோதமானவளே. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், விருப்பத்தில் பாடல்.

பாடல் அசத்தல் என்றும், நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள் நன்றி விஜி மேம் என்று ரொம்ப நல்லா காமெடியாக பேசுகிறார். என்ன ஒரு கவலை இருந்தாலும் மறந்துடும், அவ்வளோ ஒரு அழகாக பண்ணுறாரு. நன்றின்னு சொன்னதுக்கு நன்றி விஜி மேம் என்கிறார். நன்றி மகேஷ். அறிவழகன் மங்கை அவர்கள், ஆமாம் அக்கா, நானும் அந்த பதிவை பார்த்து தான் வேக வேகமாக பதிவிட்டேன். சிறப்பு, நன்றி. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள், வினோதமானவளே பாடல் இனிமை சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தீபாகுமார் அவர்கள், வினோதமானவளே பாடல் மிகவும் அருமை அழகான மெலோடி பாடல் சூப்பர் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல். ஹரிகரன் சுஜாதா, குரலில் பாடல் இனிமை பாடலை தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இதமான பாடல் அற்புதம் என்றும், தீபாகுமார் அவர்கள், அற்புதம் சூப்பர் நைஸ் சாங் என்றும், ஆர்னியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், எனது விருப்ப பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜயக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி பிரகாஷ். நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் ஆரம்பிச்சிட்டார். தேன்மொழி முருகன் அக்காவுக்கு நன்றி. எதுக்கு அடேப்பா, லவ்லி என்றும் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பாடல் ரோஜா பூ மாலையிலே என்ற அந்த அழகான பாடல், படம் வானத்தை போல விருப்பம். சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜி மேம் அவர்களுக்கும், இதயராகம் வழங்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், அனுஷியா மேம் அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று பாடலை கேட்டிருக்கும் சொந்தம் நாகர்கோவிலிருந்து மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான ரோச கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்து சூப்பர்பு என்றும் பாடல். அழகான ஒரு சின்ன குழந்தை செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்கு. குட் மார்னிங், வாழ்த்துக்கள். என்ன குட் மார்னிங் மெசேஜ்லாம் போட்டிருக்கா இன்றைக்கி தேன்மொழி. அழகான ரோஜாவை கண்முன் கொண்டு வந்தும் தீபாகுமார் அவர்கள் மலர் கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் என்றும் ஜெகதீஷன் அவர்கள், கன்னியாகுமரி ஜெகதீஷன் அவர்கள், உங்கள் ஊர் பேரை சொல்லுங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் அது. ஜெகதீஷன் சார் அவர்கள், உங்கள் ஊர் பேரையும் சொல்லி சேர்த்து எழுதி போடுங்க. சூப்பர் சூப்பர் பாடல் வாழ்த்துக்கள் என்றும் தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் அடடா ஆஹா என்று பாடலை அழகாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் ஆஹா அருமை என்றும் சிறப்பான பாடல் அருமை என்றும், பிரகாஷ் அவர்கள் பாடல் மிக சிறப்பு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் ரோஜா பூ தோட்டத்தையே இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கேன், தேங்க்யூ என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான நடனம் சிறப்பு. ரோஜாவை கண்முன் கொண்டு வந்து தேன்மொழி முருகன் அவர்கள், பிரகாஷ் அவர்கள், இந்த குழந்தை வேற மாதிரி சூப்பராக டான்ஸ் ஆடுது சிறப்பு. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் கேட்க கேட்க இனிமை என்று தேன்மொழி முருகன் அவர்களும் தீபாகுமார் அவர்களும் ரோஜாவை கண்முன் கொண்டு வந்து பிரகாஷ் அவர்கள், ஆரணியிலிருந்த பிரகாஷ் அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், ஒலித்த பாடலுக்கு இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்று தேன்மொழி முருகன் அவர்களும் தீபாகுமார் அவர்கள் அழகான ரோஸை உதுத்து போட்டு பாடல் சூப்பர் என்றும், என் விருப்ப பாடல் தருகின்ற விஜி மேம் அவர்களுக்கும், நம் முதல்வர் கீதனேசன் ஐயா அவர்களுக்கும், அனுஷியா மேம் அவர்களுக்கும், சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள் பல பல பல கோடிகள் என்றும் சிறப்பாக பதிவிட்டுள்ளார். நன்றி மகேஷ். தீபாகுமார் அவர்கள் பூங்கொத்து ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி, அவங்க சித்தியும் அவனும் சேர்ந்த மாதிரி. மகேஷ் அவர்கள் பியானோ வாசிக்குது பூனை. இந்த பூனை என்ன பண்ணுது? அட, அந்த பூங்களுக்கு நடுவில் இருந்து ஆடிக்கிட்டு இருக்கு ஒரு பூனை. இது விஜய் மேம் அவர்களுக்கு. இது தேன்மொழி அக்காவுக்கு ரோஜா பூ கொடுத்தால் என்ன அடிப்பாங்க? அவளை நோண்டி விட்டுக்கிட்டே இருக்காதீங்க, அவள் வயதுருவா அப்புறம் எங்களுக்கு தெரியாது. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சேலம், மேச்சேரி, சீராமணியூர், அறிவழகன், மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் படம் பாண்டிய நாட்டு தங்கம் பாடல். இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் பலவிகார, என்ன அழகழகான பாடல் இன்னைக்கு எல்லாமே சிறப்பு பாடல். இதோ வருகிறது.

பாண்டி நாட்டு தங்கம். இந்த திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சேலம், மேச்சேரி, சீராமணியூர், அறிவழகன், மங்கை, கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

பிரகாஷ் அவர்கள் பாடல் சிறப்பு என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். விஜயை கண்முன் கொண்டு வந்து மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து அடடா ஆஹா என்ற பாடலை, அழகான பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீபா குமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். சூப்பர் என்றும் தேங்க்யூ என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது என்றும் தீபா குமார் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா. சிறப்பு நன்றி அறிவழகன் மங்கை அவர்களே. மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் மகேஷ், அழகான டான்ஸ், நாய் டான்ஸ் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் சரியான பாடல் என்று ஸ்டார் வழங்கியும் பிரகாஷ் அவர்கள் மலர்களை தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒலித்த பாடலுக்கு அறிவழகன் மங்கை அவர்கள் ஹாப்பி டான்ஸ் என்று அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரகாஷ் அவர்களும் அப்படி ஆடுறாரு சிறப்பு. தீபா குமார் அவர்கள் அழகான பாடல் என்றும் அருமை என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் அறிவு தேர்வு பாடல் ஒலி இசைத்தரத்துடன் கேட்க இனிமையாக இருக்கிறது பாடல் சிறப்பு என்றும் சூப்பர் அக்கா என்று அறிவழகன் மங்கை அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும் மகேஷ் மாட் அவர்கள் காரை நிப்பாட்டி பாடல் கேட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடுகிறேன். அருமை அருமை. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சங்கர் கணேஷ் பாடல் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட்டு விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாவட்டத்தவனே அழகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

அழகர் அவர்கள் பாடல் கொஞ்ச நேரம் கழித்து வரும். இது வந்து ஒரே ஒரு கிராமத்திலே பாடலை கேட்கும் செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

மன்னிக்கவும், ஒலித்த பாடல் தமிழ் பொண்ணு திரைப்படத்திலிருந்து தெற்கத்தி சீமக்காரி. விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி இவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலித்து சென்றது. கொஞ்சம் மாறிடுச்சு, சாரி. அடுத்ததாக அழகர் அவர்கள் பாடல் இப்போது வலம் வரும்.

0: जोड़ी सेंदा फटाफट आ जोड़ी सेंदा फटफट जोड़ी सेंदा फटाफट आ जोड़ी सेंदा फटफट
1: मैला पुरु जाकेट ये मनस के तपाकेट காய்வதன் தண்ணி பெண்ணே அம்மா மாமா ஜோடி சேர்ந்தா பட்பட் ஆச்சோடி சேர்ந்தா படபட் ஜோடி சேர்ந்தா பட்பட் ஆச்சோடி சேர்ந்தா படபட்.

0: ஜோடி சேர்ந்த படப்பட் ஜோடி சேர்ந்த பட்பட் அஜோடி சேர்ந்த படப்பட்
1: ஸ்ரீஹரி கோட்டா ராக்கெட் சிவிங்கி மிட்டாய் பாக்கெட் கோபம் என்ன சின்ன கண்ணா ஜோடி சேர்ந்த படப்பட் அஜோடி சேர்ந்த பட்பட்.

ஜோடி சேர்ந்த பட்பட் ஜோடி சேர்ந்த படபட் ஜோடி சேர்ந்த பட்பட்.

ஸ்ரீஹரிக்கு ஒட்டா ராக்கெட் நல்லா இருந்துச்சு பாட்டு, இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அழகான பாடல், உற்சாகப்படுத்தி சென்ற பாடல், சிறப்பு. விரும்பி கேட்ட சொந்தம், சங்கர் கணேஷ் திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம், மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

சென்ற பாடலுக்கான பதிவுகள். தென்காசி காகம் அழகாக கத்துதாக்கா. காகம் கூட எங்கள் ஊரில் எவ்வளோ அழகாக கத்துது பார்த்தீங்களா? அறிவு தென்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடலை கேட்க இனிமையாக உள்ளது. தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி. சூப்பர் சூப்பர் என்றும் ஆர்னே பிரகாஷ் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும் தீபாகுமார் அவர்கள் அருமை இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் எங்கள் ஊர் காக்கா எப்படி இது என்னது அந்த இது என்னதோ சொல்வாங்களே தென்காசியில் காக்கா அழகாக கத்துகிறது அழகாக நடக்கவும் மூன் வாக் சூப்பராக இல்லை காக்கா என்ன அழகாக நடக்குதுன்னு பாருங்கள் எங்கள் ஊர் காக்கா. மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள் அழகான பாடலை அழகாக வழங்கிய சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் அழகான பாடல் அண்ணே சிறப்பு நன்றி சூப்பர் என்றும் பிரகாஷ் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் அரிதான பாடல் வழங்கிய நல்ல ஒலி இசைத்தரத்துடன் பாடலை கேட்க சூப்பராக உள்ளது பாடல் தேர்வு அருமை என்று தேன்மொழி முருகன் அவர்களும் வேற லெவல் சூப்பர் சாங் என்றும் அழகான ஒலித்தரத்தில் பாடல் இசை செம்ம சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அழகர் அண்ணன். நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் ராக்கெட்ல எங்கேயோ கிளம்பிட்டாரு. பாடலை பதிவு போட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். ஐயோ, அதையும் ஒரு பூனைக்கு மேலே போய் உட்கார்ந்துருக்காரு மகேஷ் மாட் அவர்கள். நாங்கள் போகிறது ஸ்ரீ கறிக்கோட்டா. கறிக்கோட்டாவா? ஹரிக்கோட்டா இல்லையோ? அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் ஒரே ஒரு கிராமத்திலே பாடல் அன்னம் போடும் வயலு. இது எங்கள் அண்ணன் வயலு. விரும்பி கேட்ட சொந்தம் செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

அளப்பது உனக்கு மட்டும் எங்களுக்கு எங்கேடா உழைக்கிற எங்களுக்கும் உழக்கு நல்ல காட்டேண்டா நம்போடும் ஒரு

ஒரே ஒரு கிராமத்திலே. திரைப்படத்திலிருந்து அன்னம் போடும் வயலு, இது எங்க அன்ன வயலு என்று அழகான ஒரு குதி போடும் பாடல் சிறப்பு. விரும்பி கேட்ட சொந்தம் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள் காக்காவுக்கு பரிசு கொடுத்து விடலாம் அக்கா என்கிறார். சிறப்பு அறிவு. செய்யார் சந்திரசேகர் அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி, மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகர் நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், அருமையான பாடல், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். பிரமாதம், தீபாகுமார் அவர்கள் அடடா ஆஹா என்று மறிவழகன் மங்கை அவர்கள் அழகிய கிராமிய மனம் வீசும் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், பாடல் மிக அருமை என்றும், சூப்பர் என்றும், பிரகாஷ் அவர்கள் ஆரணியிலிருந்த பிரகாஷ் அவர்கள் பாடல் சூப்பர், அழகான அரிதான பாடல் சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் செய்யார் சந்திரசேகர் அவர்களுக்கு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் கோட்டை மாரியம்மன் பாடல் வெள்ளி மலர் கண்ணாத்தா விருப்பம். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஸ், மகி பிரத்திகா, அலெக்ஸா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடலிடோ.

கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் உரைத்து சென்றது. பாடல் மிக சிறப்பு தீபா. நிச்சயமா ஆடி மாதம் சாமி தான் வரும் எல்லாத்துக்கும். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஸ், மகி பிரத்திகா, அலெக்ஷா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி நன்றி என்று பாடல் அருமை தீபா என்றும் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். வாருங்கள், ஆடி மாதத்தில் இப்படி பாடல் கேட்டால் சாமி வந்துவிடும். அருள்வாக்கு சொல்லுங்க அக்கா. தேன்மொழி முருகன் அவர்கள் ஆடி மாதம் முழுவதும் தீபா கேட்ட பாடல் அத்தனையும் அம்மன் பாடல் சிறப்பு. தீபா எனக்காகவும் பாடல் கேட்டதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். அம்மன் பாடல்கள் அருமை, சூப்பர் சூப்பர் என்றும் பாடலை நல்ல இசை ஒலித்தரத்தோடு வழங்கிய விஜயனிக்கும் நன்றி என்றும் தீபா குமார் அவர்கள் உள்ளம் கனிந்த நன்றி என்றும் ஆடி மாதம் முழுவதும் தீபா கேட்ட பாடல் அத்தனையும் அம்மன் சிறப்பு பாடல். அண்ணியா நல்ல உனக்கு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் தாய்க்கு ஒரு தாலாட்டு பாடல். இளமை காலமெங்கே என்று திரும்பும் இங்கே என்ற அந்த பாடல் ரீமேக் சாங். விருப்பங்கள் கோவை கணபதி, ஆர் சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன், கோவை கணபதி ரா சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தீபாகுமார் அவர்கள் பாடல் மிக அருமை. என்று மடடா ஆஹா என்று அருமையாக பாட்டை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான பாடல் என்றும் தீபாகுமார் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும் அருமையான பாடல் சந்திரமோகன் அவர்களே என்று சந்திரமோகன் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய சோலைசேரி விஜயக்கா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி நன்றி நன்றி நன்றி மோகன் அவர்களே உங்களுக்கும். அழகான பாடல். ஏன்மொழி முருகன் அவர்கள் உன்னை ஒன்று கேட்டேன் இந்த பாடலை ரீமேக் செய்து பாடிய பாடல் அருமையான பாடல், சிறப்பு என்றும் சூப்பர் என்றும் ஆர்னியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்றும் சந்திரமோகன் அவர்கள் பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை. அது சரி, கரெக்டு. தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் சொல்வது உண்மைதான் என்றும் சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு படம் ஒரு தொட்டில் சபதம் பாடல் பூஞ்சுட்டு குருவிகளா பாடல் இதோ வருகிறது.

தொட்டில் சபதம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் பாடல். ஆரணியில் இருந்த பிரகாஷ் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் தம்சப் காட்டி நன்றி என்றும் கூறியிருக்கிறார் சிறப்பு. பாடல் அசத்தல் என்றும் சரவணன் வினோ அவர்கள் இவர் எந்த ஊருன்னு எனக்கு தெரியல அருமையான பாடல் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சியை முடித்து வைக்க வந்திருக்கிறார். கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் அருமையான பாடல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் பூஞ்சிட்டு குருவிகளா புதுமெட்டு தருவிகளா திரைப்படத்தில் ஜனகராஜின் பாடலில் நடிப்பார். ஜனகராஜ் பாடலில் நடிப்பார். அவருக்கு ஏற்றாற்போல் சந்திரபோஸ் பாடியது இன்னும் இனிமை. இந்த பாடல் தேர்வு அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்றும் அருமையான பாடல் என்றும் தீபாகுமார் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது பாடல் மிகவும் அருமை என்றும் ஆஹா அருமை கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று தீபாகுமார் அவர்களும் நிகழ்ச்சி நிறைவு பாடல் மிகவும் அருமை பாடல்களை தேர்வு செய்துள்ளதற்கு நன்றிகள் என்றும் இன்று ஒலித்த அத்தனை பாடல்களும் சிறப்பு அருமையான பாடல்கள். பாடல்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் விஜய் அன்னிக்கு நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு நன்றி சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் நன்றி தேர்மொழி. பாடல் சூப்பர் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுவரை அழகாகவும் அருமையாகவும் பொறுமையாகவும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி அறிவிப்பாளர் விஜயத்தை அவர்களுக்கு எங்களது மனமான்ற நன்றிகள் பல. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உனக்கும் நன்றி தீபா. பாய் பாய் பாய் சொல்லுகிறார் சிறப்பு. நன்றி என்றும் நன்றி. ஒரு பதிவு ஒன்று இருக்குது படிக்கணும். அதை கன்னியாகுமரியிலிருந்து ஒரு பதிவு ஜெகதீஷன் அவர்கள் ஒரு பதிவு. நீங்கள் கேட்டவை என்னும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடல்களை கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்த்து உறவுகளோடு கலந்து பார்க்கலை எல்லாம் இளந்தென்றல் காற்றாய் இன்னிசை மழையாய் தேன் சுமையாய் தித்திப்பாய் திகட்டாத தேன் அமுதாய் இதயத்தை திருடும் இதமான இசையாய் நிகழ்ச்சியை மேலும் அழகுபடுத்தி பூக்களின் மனமாய் பார்க்கல புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் விஜய அரசகுமார் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நிகழ்ச்சி வெல்லட்டும் கேட்போம் ரசிப்போம் நன்றி. சிறப்பு சிறப்பு கன்னியாகுமரி ஜெகதீஷன் அவர்கள் உங்கள் ஊர் பேரை பதிவிடுங்க சார். நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 11:42. இதுவரை சபரி வானொலியில் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய அரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.

0: Bond. A bond. A bond. A bond.
1: Bande, bande, bande, bande, bande, bande.